ஆகாஷவாணி ஆதிலாபாத் 100.2 FM மனசு நிண்டா மதுரிமா மனசுக்கு ஹத்துக்கு போயே ఎన్నో மதுரமైన పాటల్ని వినిపించే కార్యక్రమం.